0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தீர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You are listening to Sand Dunes with Akshay and Vidya.
2: அம்மானே, என்ன இது? இந்த வண்டியில ஏசி அடிச்சு போயிடலாம். இதுக்கு சிரதிக்கணும் பாரு.
3: சிரதிக்கணும்?
2: ஏடா மோனே, போடா போய், வண்டியில ஏசி அடிச்சு போய்.
4: அண்ணன் பேடிக்கண்டா,
5: வண்டி நேரே அட்ராஸ்லேக்கு விட்டோ. ஈ சூடுத்து நம்ம பட்ஜெட் ஒதுக்கிற குவாலிட்டி பார்ட்ஸ் அட்ராஸ்லே உள்ளு.
2: அம்மானே, என்ன வேகம் போ அல்ராஸ்லேக்கு. இனி எங்களுக்கு சிரதிக்கணும் பாரு.
3: அண்ணா சிரதிக்க.
6: அம்பான போலே நீங்களும் சிரதிச்சேக்கணே. ஈ சூடுத்து பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் அல்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ். அல்ராஸ், தி பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் ஃபார் ஆல் வெஹிக்கிள்ஸ். விசிட் alras.me.
1: Evergreen பாட்டுகள் brought to you by பாஷாபாய் பிரியாணி. Authentic திண்டுக்கல் பிரியாணியும் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியும் இனி ஆஸ்வதிக்காம். வாசல்

ரூம் எஃப்எம் பிரசன்ஸ் தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் தமிழ் பாட்டு கேட்கலாமா? பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய்.
1: You are listening to Mid Mornings with Nitya.

0: தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா அரஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன் கோல் பர்துபாய்.
1: You are listening to Back to Home with Asif.

தமிழ் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் ப்ராட் யூ பை ஆரு ஆயுர்வேதா ஆர்எஸ் அகத்தியர் பில்டிங் அல்வன்கோல் பர்துபாய். You are listening to Back to Home with Asif.